0: விலாவு தேசனஹாயை வினாடித்தியை
1: அக்குரு அத்தர புவத் சொயனர் பத்தர
2: சம் அனுக்குராய Youth එකේ ඉන්න ඔයාගේ future එකට plus point එකක් RDB Youth Plus Youth එකටම set වෙන banking partner RDB Youth Plus කියනවා
3: සහයෝගීතා අනුග්‍රහය
4: කොටු දෙක

ஸ்ரீலங்காவின் பலாகோஸ் இந்தியாவில் செங்கவீசிட்டியது இரட்டு ஆராய்ச்சிக்கு அம்சமகின் அத்தனங்கூட்டகன் சங்விதானாத்மக அபராத கருவன் சக மதிரவு ஜாவாரம் கருவன் தகதினுக்கு மிரட்டு பாரதீமட்டு அவசிய கட்டுத்து கண்ணி சத் இந்திய தீவரன் மிரட்டு மூது தீரேட்டு எத்துலுவீம சக மிரட்டு சமுதிர சம்பத்வல்ட்டு ஹானிக்கன்னு பன்னக்ரம பாவித்தே நேவத்தியமிட்டு கட்டுத்து கண்ணி சத் ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்கு இந்திய அக்ராமாத்திய இந்திய ஆராய்ச்சிக்கு அமதி ஸ்ரீராஜ்நாத் சிங்கின் விசேஷ இல்லி மக்கள் அத்தியனும் இந்திய ஆராய்ச்சி அமைத்தவர மிரட்டு சிதுக்குள்ள தெதின நில சஞ்சாரி அத்தருத்துற ஜனாதிபதி வரைய சமக பயவதி சாக்காச்சாவிதிமே இல்லிம கல்லத்தியன்னே இது ஜனாதிபதி வரைய வெடுதுரத்த பெண்ணாதீலத்தியன்னே உத்துரே யுத்த அவசன் பசுவ விஷால ஜனதாவுக்கு பிரதான ஜீவனோபாயவன் தீவிர கர்மாந்தே மேனிசா பரபத்தல தரஜனே கட்ட லக்விலா தியன பாவ விசேஷன் இந்திய தீவிரையின் பாவித்தக்கன் இந்தியாவை பவா தகனம் கருதத்தியன பொட்டம் ட்ரோலின் வெனி ஹானிக்கர் மசுநல்லி மேக்ரமனிசா மிரட்டு சமுத்திர சம்பத் சக ஜைவ விவிதத்தேட்டு தடி பலப்பயம் எத்திவன பாவத்தமாய் ஜனாதிபதி வரையா ஓட்டு பெண்வாதி திபென்னி நியமித்த தினட்டு வத்கம் பெரக்கம் பிரகாஷ் எதிர்பார்த்து நோக்கல புத்கலின்கின் தடமுதல் அயக்கர கணியமட்ட பெரு இசந்தா ஹேத்து தக்வீமட்ட அவஸ்தாவ சலசாதிமட்டு அல்லசோ தூஷன் சோதனா விமர்சன கொமிசன் சபாவு தீர்ணே கல்லத்தியனோ அணுவ அதால புத்களின் செப்டம்பர் திஸ்வனிதாஹூ ஈட்ட பேர பிரமாதிட்டு ஹேத்து லிக்கித்தவ இதிரிபத் கல்லேத்து பாவு அல்லஸ் கொமிசம தனுந்தெனோ வத்கம் பெரக்கம் பிரகாஷ் இதிரிபத் கிரீம் சதா தீதிபு காலே பசுகே ஜூனி திஸ்வனதா அவசன்னுனா எதினின் பசு வத்கம் மகா பெரக்கம் பிரகாஷ் இதிரிபத் கல் புத்களின் சம்பந்தேன் பிரமாது தினகரன் தாழ்வு பரிபாலன தட முதல் அயக்கிரியும் நீத்தியானுகூல சிதுக்குலேத்து பவத் அல்லஸ் கொமிசம் சதஹான் கண்ணோ மிகவும் பந்தனகாரி அத்தியு கட்டுமேதி புது தேப்பல்வெல்ட்டு அனர்த்த அக்கிரிமே சோதனா வியட்டத்தே தவத் செக்கருவான் விசிப்பகாக் நம் கண்ண பவத் உன் விசிப்பகம் மிகமு பந்தனகாரி காந்தா ரந்தவியன் பவத் அபராத பரீட்சண டிபார்ட்மெண்ட் மீகமு மகேஸ்ட்ராத் அதிகன்யட்டு தனும் துன்னா ஏ சககருவன் சம்பந்தேன் பொது தேப்பல பணத்தை அட்டத்தை நடு பவர்ன பவத் நடு அவசன் வன துரு ஓன் ரக்ஷித பந்தனாகார கத்தகன்னலி சத் எம்ம டிபார்ட்மெண்ட் என் அதிகரினேன் இல்லா தீனோ தவத் வசர ஹயகத்து பசு இனம் வசர திதாஸ் திஸ்தகின் பசு ஸ்ரீலங்காவு பிம்போம்புவலின் துற ரட்டாக் பவட்டு பத்கிரிமட்டு ரஜே கடுத்து கருமின் சின்னவா முழு கொழும்பு டிஸ்ட்ரிக்டே வர்க்க கிலோமீட்டர் பிரமாணின் பாகிகட்டு சமான பிம் பிரமாணியாக் முழு லங்காவையும் பிம்போம்பு இவத் கிரிமட்டு இதிரிவேத்தை நிவாசிதி கிரீம் சா ஜலசம்பாது நமதி வைத்திய சுசில் ரணசிங்க பேவசிய கேள்தமாய் சிலுமின் வார்த்தாக்கரான் சவ்யா வேதித்து புத்கலேன்ட சிதுவன் பிரச்சன சா கெட்டலு காரி அவஸ்தாவலிதி பிலிசர்ன பத்தா போலீசிய அமத்தியம் சந்தா நவ வாட்ஸ்அப் அங்கியா கந்துன்வாதீமட்டு போலீஸ் பத்தி பிரியந்த வீரசூரியகி உபதேஸ் மத்து துங்கனிதா போலீஸ் டிபார்ட்மெண்ட் கட்டித்து கரத்தை போலீஸ் மாத்திய பிரகாஷுக்கு சகார போலீஸ் அதிகாரி உட்டல் மகத்தியா சந்தான் கண்ணு பம்பல பிட்டிய சிட்டு வெள்ளவத்த தாக்குவா விரல தீரே அதி அனவசர ஹோட்டல் பசுகே தகவனிதா சிட்டு இவத் கிரியமட்டு விரல சன்ரக்ஷன் சக விரல சம்பத் கலமனாக்கன டிபார்ட்மெண்ட் தீர்ணே கர அதிபாவு பசுகே இரிதா சிலுமின பிரதான சீர்ஷ பாட்டி சதான் கல திபுடா இம்ம டிபார்ட்மெண்ட் மகின் கல அவசான தன்னுந்திமின் பசு வெள்ளவத்தே ஹோட்டலேக்கின் ஏ ஹிமி கருவான் விசின்ம கடா இவத் கர்ண ஆக்காரி தமாய் மே சாயரூபிய சகிதவு சிலுமின வார்த்தா கல தீன் மூல்பிட்டுவே விசிதெவனி ஆண்டுக்ரம வியவஸ்தா சன்சோதன பணத் கெட்டும்பது சக அதிகன சங்விதான பணத் கெட்டும்பது செப்டம்பர் விசியாத்தர விசிப்பா தின வழுதி பார்லிமெண்ட் விவாதிட்டு கனியமட்டு தீர்ணே கல்ல தீனும் பார்லிமெண்ட் கட்டுத்து பிலிபந்த காரக சபா ரஸ்வி மீது மே பணத் கெட்டும்பது திகே தெவனி வர கிவியுமே விவாதிய மே தின வழி பயத்தியமட்டு தீர்ணே கல்ல பாவு ஸ்ரீலங்கா பார்லிமெண்ட் சன்வேதன அம்சிய நிவேதனை கண்ண எனும் விவாதின் பசு அக்டோபர் முள் சத்தியதீமே பால்மேதுவேதி சம்மத கருக நியமிட்டு நியமித்த பவத்தமாய் மாத்தியமகின் பிரகாஷேட்டு பத்கெருணே

குட் மார்னிங் மியூசிகராஜ் ஹாகினி ரவீந்திர தெக்கு அத ரவீந்திர தனியும் நேவே இன்னே ஸ்பெஷல் கனெக் மாத்தக்கினா ஒவிதேட்ட மியூசிகராஜ் ஹாகினி நா உதே 10 ஐ வினாடி 5 ஐ வெலாப்பா.